dah balik kami nang di WC. Hai, ayu belawa. Muka dikian ni WhatsApp messages pada dia. Amu dah. Kau dah mang ina kang mawa balan. Balan ni memang ahana. Balan ni hidup kacik kau dah kira. Janu petio. அப்ப இதை போல நதிமால அண்ட்ரஸன் பாரு சந்திர ஸ்டோர்ஸ் கே சந்திர ஐயா சந்திரி அக்கா அப்படி அது சிந்துவாக்கு தென்னா கிளம்ப சேஜ்க்கு எல்லாத்தீங்கன்னா தென்னான் தெய்யோ ஓ ஆட்டனோ தின சிந்து தீனாது மல்லாக Good afternoon. Mama dalam sudah sindu agaknya tu kerjakan. Kela message kela tino baru dal pola. Isil pernah doa ya. Kita kerjakan nama yang nasi sindu ada medirin pasai. Ayo bawaan jano. Mewilawe awak hari ini nama saving. Lasan sindu agaknya putar rockman. Dua ni mali. Curi putar movie dua kita kerjakan. Alah we karua kama message kela tino karua ka. Kohomeda. Paris seperti ini orang ada. Awak tega tu kerjakan nama sindu setekahan. Edward Jaguar Mahatmya agak sindu setekahan dengan lah. Si kerjakan tiennye. அனுராதபுர பவர் ரேஞ்ச் எலக்ட்ரிக்கல் டீமுக்கே வேடக்கன சீலம் எதுனா லாஸ்ட் செய்தாக்க அமுக்கெல்லாம் மெசேஜ் கேள்வினா ஓகே ஐ போன் சுது மணிக்க ஜானோ வாசனா வந்து சுபதாவலா ஒயாட்டாத்தி சேம வெண்ணோனி ஜாய வெண்ணோனி சுப வெண்ணோனி கௌதுமே அனுராதபுர பொல்லியார் ரஞ்சித் பிரியாங்கராயா அப்ப லசன சிந்து கரைக்குறக்கான சேனராத் சுப்பைக்கே சேனாரத்ன சந்தீபம் இனோ கதுலா ரிதினேஷிகா ஹர்ஷிகா கௌஷிகா ஈஷா காயத்ரி மெதவா சுமன் அரம் பாரே மனு திலக்ஷிகா லக்மாலி புலர் ஹந்தி சலோன் மாயகே மாயா குணசேகரணி புந்தி வதக்கத்து கரைக்கான கேள்வினா ஓகே மெஹன சிந்து வரமக்கத்து கரைக்கான ஹாய் ஹாய் கிந்திர ஜானு மணிக்க தென்னகோ உம்மா வெசக்கத்த லசன சிந்து கந்தாக் மங்களி ஃபேஷன் கார்மெண்ட்கே சாலிய மங்களி ஸ்ராந்தி சஞ்சீவ மகேஷ் லக்மது மது அந்த எவாகே மணிவா தெரிய தேவிந்த ஃபேஷன் கார்மெண்ட்கே கெல்லோ கொல்லோ ஒக்கோ மிகத்து கருகன் லசன சிந்தாக்கமு தென்னுக்கு திக உம்மை காக்கி அல தியனவா அதிரை கட்டமு கடாரியாக்

அப்பே நான் அதிக கலாடி கடையில் அசனை சேர்ந்தா தேவதா ஹரி மே சேர்ந்து வருமா கால் கருப்பு காட்சி தக்காலகுது கிரகணியான் அப்பே மகனமாய் ட்ரிபாலாய கதாகலா மங்களிகா மதுகா மதுராங்க மது சங்கா ஜாயவேவா தரஹது மந்தானே ஐ திங்க் மே கட்டியகி வாய்ஸ் கந்தரகன மங்க கியன்னத்தோ நீ கவுது கேளா இதகுடி தீ சமஹர வேளாவட ஒக்கோங்கம கட ஹடவல்டிக்கு மட்டும் எக்க வகைய ஹென்ன படம் கண்ணோ மன் தன்னோ மீ கொல்ல தரஹ வெண்ணி நே மகெத் எக்க அன்னே ஹதாவி ஷேப் கரகானே அவே கலிதர ரொமடி வேளாங்கல் கதா கரா வைஃபாப்பே லீலாவதி ஆண்டி வத்துக்கிறது கரகானுக்கு அது என்ன மாதிரி எங்கிறது கரகானோ மே சிந்துவாடிட்டு பாசி அப்பே காய்காவ வசரே காய்காவ ஹரினா பே மாலினி அம்மா அதுரங்குமா வத்துக்கிறது கரகானோ ஹரிதா படீச மடி இன்னோ நீ கலஹிரியா கொஞ்சம் நாளி நிஷாதாயா கேல வீல் ஐ திங்க் சப்பே இன்னும் கொல்லா மே சிந்துவாட்டு எங்கிறது கரகான்னா அப்பே அனித் கொல்லாத் கதா கரா ஏ அப்பே லியனா நச்சி ஐயா சூரிய வெங் லாஸ்ட் இயர்லாம் இன்னே மகே மனமாலே ஹோய இன்டர்வியூ வைக்கட என்ன அவ்வே ஐயா ஜாயவே வா படிசபடி இன்னொன்னு ஒயாவாயி அப்பே ஆண்டி வாயி பாசி ஃபேமிலிக்கு ஹேமோமாயி காந்தி அம்மாவா யாகி ஃபேமிலிக்கு ஹேமோமாய் கத்து கரகான கேள கேவா கிரியாலங்க சேலாய கதா கரா ஹோயாவத்து கத்து கரகான மிஹிரி அனே தெய்யோ தவஸ் கானங் ட்ரைக்கல ட்ரைக்கல் அது கோமாரி அல்லகத்த கேள கேவா ஒயாவாய் ஆகி தோனி வாய் கொட்டா காதரிங் எகத்து கரகான மங்க அஹன தென் ரெடி கரகாத்த மே அஹன சிந்துவடா